0: யாரு?
1: இவனா?
0: ஆ,
1: ஊதுவானா?
0: ஊதுவான்.
1: ஊதுனா பறந்துடுவான் போல இருக்கு.
0: டேய் ஊதுடா. கல்யாணம் பொண்ண அழிச்சுட்டு வாங்க.
2: இதோ வந்துடுவா.
0: பிள்ளையாண்டா எங்க காணோம்?
3: மாப்பிள்ள ஆத்துல குளிச்சுட்டு பேண்ட் காய போட்டு இருக்கான்.
0: அடடே, இதோ வந்துட்டான்.